0: வகை.
1: சேஞ்ச் ஆப்ல தான் ஒத்தி பண்ண பண்ணி
0: யார் ஒத்தி பண்ணுறது?
1: சத்த வகை சட்டவாதே
0: சத்த வகை
1: சட்டவாதே சத்த வகை சட்டவாதே பிதிரம்ம தாய்
0: சட்டவாதே. அடே எண்டு கொடுக்கா கூட பிதிரம்ம தாய் இதை தான் முடிச்சு பண்ணால் இப்போ நம்ம ஒருத்தி பண்ணு உண்டாக்கா கூட ஒரு அடிஜன பண்ணிட போனது ராங்க
1: வகே சட்டவாதே. பார்த்து கூட பண்ண போட அரே கிட்ட ஃபஸ்ட்டு எக்கடே கட் பண்ண போடுச்சுனா வத்தியனம் மாது
0: செய்யலை சில பார்த்து ஆத்து நீ செய்ய இருந்துச்சு அது யாந்த தான் அல்ப மத்தியம் தொடர்ந்து நீ அழைக்க பண்ணதால அப்படி
1: என் சின்ன வயசு மேல நீ கேண்டு ஆயிட்டு நீ கேண்டு வர விதிரம் வந்து ஆண்டாண்டத்தினால் வத்திய ஊப்புறாண்டு கொடகானா விசால பாரத்து ஹச்சி யோகன்